பாதிக்கும் வீட்டை எவரத்துறாங்க கண்ட வீட்டு மசால மாயவாயி பண்ணிச்சாங்க ஐயோ சிவகுமார் சாமிய மட்டும் சிவகுமார் சாமி குப்பவாரி குடிச்சு